பமாக் பம் பமாக் மம் பம் பம் பமாக் பம் சிவசங்கர சதீபதி கைலாசபதி கிரிஜாபதி ஹர ஹர ஹர விஷ்வர கார்த்திகே கணபதி பிது சம்போ சாம்ப சதா சிவகாரக சத்ருபிதாரக டமரு அருத்ரிசூலகர தாரக மகாதேவ அபயங்கர பிரளயங்கர கிருதகதா தான திகிட்டு தகிரு திகிட்டு கிருத திகிட்டு நதி கத்திட்டு திருகுடுத்து தானதா திருகுடுத்து தானதா திருகுடுத்து தானதா டம் டம் டம் டம் டிமி டம் டிமி டம் டம் டமரு பஜாவத் பார்வதி சங்க நடத நடேஸ்வர சங்கதி கரத புஷ்கர கணபதி தித்தாம் தித்தாம் தா தித்தாம் தித்தாம் தா தித்தாம் தித்தாம் தித்தாம் திகதா திகதா தித்தா தும்கிட்டுதா தித்தா தும்கிட்டுதா தித்தா தும்கிட்டுதா யா சபி நிரக ராஜ தாலீத இஸ்துதி காவத மிருதங்க பஜாவத சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சஹிதாம் நமாமி கத்த திகிட்டு தகுதி டிகிட்டு தகிட்டு தான தா தகிட்டு தான தா தகிட்டு தான தா பவம் பவானி சஹிதாம் நமாமி கத்த திகிட்டு தகுதி டிகிட்டு தகிட்டு தான தா தகிட்டு தான தா தகிட்டு தான தா பவம் பவானி சஹிதாம் நமாமி கத்த திகிட்டு தகுதி டிகிட்டு தகிட்டு தான தா தகிட்டு தான தா தகிட்டு தான தா.

திட்டு தக திகன திட்டு தக திகன தட்டு தக்க திட்டு தாத்திரி கதி கதிகளை தாக்கிட்டு தாக்கி கதிகளை தாக்கிட்டு தாக்கி கதிகளை தாக்கிட்டு தாக்கி திருக்கிடத்தக்கு தாத்திரி கதி கதிகளை தா திருக்கது கதிகளை தா திருக்கிடத்தக்கு தாத்திரி கதி கதிகளை தா திருக்கது கதிகளை தா திருக்கிடத்தக்கு தாத்திரி கதி கதிகளை தா திருக்கது